0: நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
0: அத சொன்னா வெக்க கேடு, நான் சொல்லாட்டி மண்ணு கேடு. அத சொன்னா
1: வெக்க கேடு,
0: நான்

0: ஒருத்தவங்கள போன் எடுக்க மாட்டீங்க, உள்ள வந்தவன் முடிச்சிங்களா இல்லையா?
1: முடிச்சிடலாமா?

0: லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இன்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்சு பொண்ணு தானே,
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளிப்போ,
2: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூட்,
2: ரொம்ப மூட.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
4: போடி போடி போடி பூலா போன.